0: மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி
1: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் தி ரெஸ்பான்சிபிள் ஜுவல்லர். மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸில் நின்றுள்ள ஓரோ ஜுவல்லரி பீஸுகளும் எத்திக்கலி சோர்ஸ்ட் ஆன. அதோடப்பம் மலபார் ப்ராமிஸ் நல்குன கம்ப்ளீட் ட்ரான்ஸ்பரன்சியும்.
2: In association with
3: Commercial Bank, we are saving more, turns dreams into reality. Commercial Bank's 5 million riyals dream, dream bigger. Naseem Healthcare, no queues, no hassle. Just book your appointment on the Naseem Hayat app and experience faster consultations. Download it today.
4: And Lulu, hypermarkets, supermarkets and department stores, where the world comes to shop. Just feel.

0: மார்னிங் சவாரி, இது நம்முடைய சவாரி. ஞாயிறு முதல் வியாழம் வரை ராவிலே 6 மணி முதல் மார்னிங் சவாரி. மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி
1: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் தி ரெஸ்பான்சிபிள் ஜுவல்லர். மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸில் நின்றுள்ள ஓரோ ஜுவல்லரி பீஸுகளும் எத்திக்கலி சோர்ஸ்ட் ஆன. அதோடப்பம் மலபார் ப்ராமிஸ் நல்குன கம்ப்ளீட் ட்ரான்ஸ்பரன்சியும்.
2: In association with
3: Commercial Bank, we are saving more, turns dreams into reality. Commercial Bank's 5 million riyals dream, dream bigger. Naseem Healthcare, no queues, no hassle. Just book your appointment on the Naseem Hayat app and experience faster consultations. Download it today.
4: And Lulu, hypermarkets, supermarkets and department stores, where the world comes to shop.

0: Joy Alucas brings you the joy of summer.
1: ஜூவலரி பர்ச்சேஸ் நுள்ள ஏற்றம் மிகச்சடியல் இதாயிருக்கணும். டைமண்ட் ஜூவலரி பர்ச்சேஸ் டீம் போல் நேடாம் ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் 3.99% ஆன்வர்ட்ஸ் அஷோர்ட் லோவஸ்ட் மேக்கிங் சார்ஜஸ் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் ஏரியா வெறும் 0% டிடக்ஷன் ரேட்டில் இன்னும் நீங்கள் நாட்டிலேக்கு போக பிளான் செய்யணும் நீங்களோட ஜுவலரி பர்ச்சேஸ் கூடுதல் லாபகரமாக்கும் வித் அப் டு 15% சேவிங்ஸ் ஆன் இம்போர்ட் டியூட்டி ஃ That's exactly what you will find at Lulu Hypermarket. Because half payback is back. Spend 200 Qatarial on ready-made garments, saris, churidas, footwear, ladies' bags or baby accessories. And receive 100 Qatarial free shopping voucher instantly. Shop smart, get rewarded. Smile bigger. Only at Lulu Hypermarket.
2: Lulu, where the world comes to shop. Just feel like
3: you're home. Yen Angel Kudirko.
4: தளபதி விஜயுடைய கரியர்ல அவசான சித்திரம் ஆராதகர் காத்திருக்கிற ஜனநாயகன் ஒப்பம் பூஜா ஹெக்டேயும் மமிதா பைஜுவும்
5: நடா ஒன் லாஸ்ட் டான்ஸ் ஓகேடா போடே
4: ஜனநாயகன் விஜயகரமாய் பிரதர்சனம் தொடர்ந்து
6: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம்
7: 917 evenings.

0: This is Radio Suno
1: 91.7 FM,
0: Qatar's favorite radio station. Enjoy the golden days with Kalyan Jewelers. Enjoy 0% making charges on selected ornaments. Visit Kalyan Jewelers today to grab this limited period offer. Conditions apply.
2: எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் சேதுபதி.
3: You are listening to
2: Radio Suno. கேட்டு கேட்டு கூட்டு கூட

0: सुनो 91.7 FM Qatar's favorite radio station. Radio Suno.
1: வீட்டில் நின்றறங்கியாலும் வீட்டிலே போல விசேஷங்கள் கேட்காம். Home care, cookbook, lifestyle, அங்கன home delivery enhancing your everyday. Home delivery. கேட்கும் சனி முதல் வியாழம் வரை ராவிலே 10 மணி முதல்.
2: This is Radio Suno
0: 91.7 FM
2: Qatar's favorite radio station.